அசுரர் புலவு செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, சேனை அசுரர் புலவு செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, தேவர் குரல் கேட்டு திருவை

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களை 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவிரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, இதில் நவராத்திரி இசை விழா. மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் தசரா வைபவம், தொடர்ந்து சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை கானம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், இதில் ஜி ஐஸ்வர்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து திரை கானம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, இதில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு, பரூர் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஒளி விளக்கு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஏ எஸ் திவ்ய தர்ஷன். சங்கீதம் சந்தோஷம் என் ஸ்ரீரஞ்சினி வழங்கும் வீண இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் மிருதுளா, விளையாட்டுகள் கற்றுத்தரும் பாடம் ஆர் வெங்கட நாராயணன் வழங்கும் உரை, இவையாவும் 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய

0: மல்டி கிரெயின் மிக்ஸ்னா தானே ஃபேமஸ்.
1: அதுதான் அதுதான் இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவுனா பொதுவா செய்ய வேண்டியது
0: புரோட்டீனுக்கு
1: திணை,
0: அயனுக்கு
1: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

0: நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்காக பெல்லா ஷெண்டே, இளையராஜா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசைப்பாடல்களை இன்று காலை 8:30 திரைகாணத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம்.

0: மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை. நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட் சவரி செய்தி தொகுப்பு டெல்லி என்று.
2: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 9 வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்கள். திரைகானத்தில் முதலில் ஜனநாயகன் பட பாடல் பாடியிருப்பவர் தளபதி விஜய்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है
2: तो आपकी सहायता करेगी भारत सरकार के

நேரம் 8:46:50 ஆகாஷவாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து தாய் கிழவி பட பாடல் பாடியிருப்பவர்கள் நிவாஸ் கே பிரசன்னா, அலெக்ஸ் சாமியல் ஜெனிட்டோ.

0: கட்டினா ஸ்வயம் ஹி கட்படை. பாரதிய சேனா.
1: மல்டி கிரெயின் மிக்ஸ்
2: அதுதான் இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவனா பொதுவா செய்ய வேண்டியது,
1: புரோட்டீனுக்கு
2: திணை,
1: அயனுக்கு
2: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோடி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
3: திரைக்கதையில் நிறைவாக யூத் படத்திற்காக கென் கருணாஸ் சோனி டாஃபிடல் பாடியுள்ள பாடல்.

0: திரைகணம் கேட்டு ரசித்தோம். மீண்டும் திரை இசை பாடல்கள் 10:30 சுகமான ராகங்களில் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்று மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். சாரசமுகி சகல பாக்கிய ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:28. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழாவில் மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே கல்யாணி ராகம் ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பொறுப்பை ஹாசில் கர் லி. யானி தய சமய சே 9 சால் பஹலே பாரத் ஐசா கர்னே வாலா பஹலா G20 தேஷ் பனா. யே கேவல் ஏக் கமிட்மென்ட் புரா.

0: குரு படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், சின்மயி, காதிர், முர்தாசா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: மல்டிகிரெயின் மிக்ஸ் தானே,
2: அதுதான் அதுதான். இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒன்னு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவனா பொதுவா செய்ய வேண்டியது,
1: புரோட்டீனுக்கு
2: திணை,
1: அயனுக்கு
2: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1, மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 11:25. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நிறைவாக சென்னை 28 படப்பாடல் பாடியிருப்பவர் விஜய் ஏசுதாஸ்.

0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984, அதிகாரம் சான்றாண்மை.
1: கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை, சொல்லா நலத்தது சால்பு.
0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984, அதிகாரம் சான்றாண்மை.
2: குறளமுதம் பருகினோம். நேர்களே, இனி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம், நிகழ்ச்சி நிரல், இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம், 12:40 LSI, 1:10 இசை மல்

இதில் ஜி ஐஸ்வர்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து திரைகானம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 அரங்கிசை, இதில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சூளை, இதில் இந்தியாவின் ஒளி விளக்கு, APJ அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் AS திவ்ய தர்ஷன், சங்கீதம் சந்தோஷம் என் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீண இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் மிருதுளா, விளையாட்டுகள் கற்றுத்தரும் பாடம் என் ஆர் வெங்கடநாராயணன் வழங்கும் உரை. இவையாவும் 7:10 சிறுவர் சோலையில். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமும். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரைகானம் தொடர்ந்து கேட்போம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கனத்தில் அடுத்து நாடோடி மன்னன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

உடல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

மெல்லிசையில் நிறைவாக எல் கிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியுள்ளார் தென்றல் ராமலிங்கம். பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

நேரம் 1:32:33. ஆகாஷவாணி 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. இன்றைய இசை மலரில் ஜி ஐஸ்வர்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பால் நினைந்தூட்டும் எனத் தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து காதார் குழையாட எனத் தொடங்கும் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை.

0: இன்றைய இசை மலரில் இதுவரை ஜி ஐஸ்வர்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் கே அனந்தலட்சுமி அவர்கள் வாயிலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon, this is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says India's economic growth is taking place on a strong foundation amidst global uncertainty. Addresses Bloomberg New Economy Forum in New Delhi. Home Minister Amit Shah hails BIMSTEC as an important platform for regional integration, economic cooperation and collective security. UPI merchant discount rate on select person-to-merchant transactions to be implemented after Diwali. IMF raises India's GDP growth forecast to 7% for 2026-27. Canadian Foreign Minister Anita Anand to arrive on a 2-day visit to India from today. And Shefali Verma and Shubman Gill named ICC Women's and Men's Player of the Month for September 2026. Prime Minister Narendra Modi has said the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Prime Minister Modi said India's economic growth is taking place on a strong foundation amidst global uncertainty. Mr. Modi said India's progress is rooted in collective growth and shared opportunities. He said the government's constant endeavour is to ensure that India's capabilities open new doors of opportunity for other countries as well. He said the power is not just the ability to move ahead, but it is also the ability to empower others. Mr. Modi said in the present era, digital power has emerged as one of the key drivers of this transformation and playing a significant role in advancing this vision. Mr. Modi stated that digital power has opened up greater opportunities for India.
2: भारत मदर ऑफ डेमोक्रेसी है. भारत में 100 से ऊपर भाषाएं हैं. करीब 80,000 रजिस्टर्ड न्यूज़पेपर और पब्लिकेशंस है. 1,000 से ज्यादा सैटेलाइट टीवी चैनल्स है. हमारे यहाँ अलग अलग मुद्दों पर खुलकर बहस होती है. अलग अलग दृष्टिकोण पर जनता चर्चा करती है. और वर्तमान समय में इसमें जिसने एक बड़ी भूमिका निभाई है वो है डिजिटल पावर.
1: The Prime Minister said, whenever the world needs a steady pillar, India extends its hand in support, recognizing its responsibility. Mr. Modi said today, India is home to more than 2,000 global capability centers that are providing services to companies across the world. Mr. Modi said, India is the mother of democracy and it has over 100 languages, around 80,000 registered newspapers and publications, and more than 1,000 satellite television channels. Mr. Modi highlighted that India had lifted 25 crore people out of poverty over the past decade.
2: Power ke purpose par jo focus hai, yahi soch governance mein bhi zaruri hai. Sarkar ke paas authority hai, lekin iska uddesh ye nahi hona chahiye ki desh ka nagrik system par hi nirbhar ho jaye, balki iska maqsad ye hona chahiye ki desh ke nagrik saksham ho, sashakt ho aur

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: இளமை ஆழட்டும் என் கைகளே. சிந்தித்தேன் செந்தூர இதழ்களே, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.
1: சிந்தி

அடுத்து ஒலிக்கிறது வெள்ளை ரோஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:17.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் பன்னீர் புஷ்பங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:40.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பையில பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக்

0: கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம், வா போகலாம்.
1: உன் போனை எடுத்துக்கிட்டியா சீதா?
0: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
1: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட, ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பை எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
0: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
1: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கும் சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
0: நீ சொல்றதும் சரிதான்.
1: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கிறது வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கிறது மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் தூரல் நின்னு போச்சு.
1: சங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 4:10.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: தேநீர் நேரம். கேட்கும் முன் விளம்பரங்கள்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 5 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டை கேட்கலாம். பரூர் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகாகணபதி ஜெயசாமராஜ உடையார் இயற்றியது, ராகம் அட்டானா, ஆதி தாளம்.

அரங்கிசையில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பரூர் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து நின்னே நம்மி நானு என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, தோடி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு மனப்பாடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஒளிவிளக்கு APJ அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை. வழங்குபவர் AS திவ்ய தர்ஷன். சங்கீதம் சந்தோஷம் என் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீணை இசை இடம்பெறும். நீதி கதைகள் சொல்பவர் M மிருதுளா. விளையாட்டுகள் கற்றுத்தரும் பாடம் R வெங்கட் நாராயணன் வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 3:10 இனிய ராகம், கிஷோரி அனோகர் அவர்களின் பாட்டு. 4:10 பொங்கும் மங்கலம், மேல்சானங்குப்பம் M ஜெகன்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் நவராத்திரி இசை விழா, இதில் சுனில் ஆர் கார்கியான் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 11:30 மல்லை பூதண்டா, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 1:10 இசை மலரில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். TK பத்மநாபன் அவர்கள் வயலின், KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 2:30 லய விநியாசம், காஞ்சிபுரம் ஆர் வேல்முருகன், ஆர் மகேஷ் ஆகியோரின் தவில் இசை. 3:00 மதுரம் ஈசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 5:00 அரங்கிசையில் GR ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீண இசை இடம்பெறும். AS ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் S பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 7:10 இளைய பாரதம், எ பிளானட் ஆன் த பிரசிபிஸ் உரையாடலில் பங்கு பெறுவோர் வி வித்யாஸ்ரீ, எஸ் கிருபா ஆகியோர். 7:45 திரைப்பட பாடல், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:30 சர்ச்சா கே விஷய்ஹை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: UPI merchant discount rate MDR on select person-to-merchant transactions will be implemented after Diwali. In a social media post, National Payments Corporation of India said that UPI and Services Steering Committee today decided that keeping in mind the festive season, MDR on select person-to-merchant UPI transactions will be implemented immediately post-Diwali. Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, Dr. L. Murugan, has resigned from both his ministry and membership of Rajya Sabha. In a letter to Prime Minister Narendra Modi, Dr. Murugan said he wishes to return to the grassroots, stand with the party workers, and dedicate full time to strengthening the BJP in Tamil Nadu ahead of the 2029 Lok Sabha elections. India Today reiterated that Ladakh is an integral and inalienable part of India, and no amount of denial by the Chinese side can change this established fact. In response to media queries regarding recent comments made by the Chinese side on Ladakh, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said, "The press release by Home Affairs Ministry is self-explanatory. The announcement mentions that the 28 places located in the Union Territory of Ladakh have been identified with standard place and feature names on the official map of Survey of India." India is hosting the first Bay of Bengal Initiative for Multisectoral Technical and Economic Cooperation, BIMSTEC, Home Minister's meeting in New Delhi. Speaking on the occasion, Home Minister Amit Shah reaffirmed India's policy of zero tolerance towards terrorism. Defence Minister Rajnath Singh today met first Vice Prime Minister and Minister of Industry and Trade of the Czech Republic, Karel Havlicek, in New Delhi. After the meeting, Mr. Singh said that both the countries agreed to further expand their collaboration under the aegis of India-Czech Joint Defence Committee to promote Atmanirbhar Bharat. Two Maldivian pilots employed by Fly Dubai have been arrested by UAE police in connection with an attempt by an Omani co-pilot to hijack and crash a Dubai to Tel Aviv flight in which Indian captain Smit Machar was injured while foiling the suspected plot. According to media reports, the duo were taken into custody recently and the families have been formally informed of their detention by the Maldivian embassy in the UAE. Union Minister for Fisheries, Animal Husbandry and Dairying, Rajiv Ranjan Singh, today launched the new Digital Brand Identity Manual, aligned website of the Department of Animal Husbandry and Dairying in New Delhi. Speaking on the occasion, Mr. Singh said that the launch of the website is an important step towards strengthening department's digital presence. And Indian opener Shefali Verma was named the ICC Women's Player of the Month for September 2026. On the other hand, Indian captain Shubman Gill was named ICC Men's Player of the Month. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் 7:10. இனி கேட்கலாம்.
2: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
3: இந்தியாவின் ஒளிவிளக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காரு ஏஎஸ் திவ்ய தர்ஷன்.
4: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனங்களில் எழுச்சி தீபமாகவும் ஏவுகணை நாயகனாகவும் இந்தியாவின் ஒளி விளக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாமனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராமேஸ்வரம் தீவில் 1931 அக்டோபர் மாதம் 15 நாள் ஜைனுல் ஆப்தீன் மற்றும் ஆஷியம்மா தம்பதியருக்கு 5வது மகனாக பிறந்தார் அவுல் பக்கீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம் அவர்கள். இவரது தந்தை ஜைனுல் ஆப்தீன் ஒரு எளிய படுகோட்டியாகவும் தொழுகை நடத்தும் இமாமாகவும் திகழ்ந்தார். தாயார் ஆஷியம்மா ஒரு இல்லத்தரசி. வறுமை சூழ்ந்த குடும்ப பின்னணியில் பிறந்த கலாம் சிறு வயதிலேயே தனது குடும்பத்தின் நிதிச்சுமையை பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அதற்காக அதிகாலையிலேயே எழுந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு வரும் செய்

செய்தித்தாள்களை பெற்று ஊர் முழுவதும் வீடு வீடாகச் சென்று விநியோகிக்கும் பணியை மிகச் சிறப்பாக செய்தார். பள்ளி பருவத்தில் அவர் ஒரு சராசரி மாணவராகவே ஆசிரியர்களால் அறியப்பட்டார். ஆனால் கற்றலில் அவரிடம் இருந்த அளப்பரிய ஆர்வமும் விடாமுயற்சியும் எதையும் நடைமுறையில் சிந்தித்து புரிந்து கொள்ளும் அரிய ஆற்றலும் அவரை தனித்துவப்படுத்தின. ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலை பள்ளியில் பயின்றபோது அவருடைய கணித ஆசிரியரும் வழிகாட்டியுமான ஐயாதுரை சாலமன் அவர்கள் கூறிய விருப்பம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு ஆகிய மூன்று சக்திகளையும் நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே உங்கள் இலக்கை அடைய முடியும் என்ற வரிகள் கலாம் அவர்களின் வாழ்க்கையின் தாரக மந்திரமாக மாறின. தனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த கலாம் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் சேர்ந்து இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஆனால் இயற்பியல் மட்டுமே தனது உண்மையான இலக்கு அல்ல என்பதை உணர்ந்த அவர் விண்வெளி துறையில் சாதிக்க விரும்பினார். அதன் பொருட்டு சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பில் சேர்ந்தார். கல்லூரியின் இறுதி திட்ட பணியின் போது ஒரு போர் விமானத்தின் மாதிரியை வடிவமைக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. குறுகிய காலத்தில் அவர் செய்த வடிவமைப்பு திருப்திகரமாக இல்லை என்று கூறி அவரது உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்படும் என பேராசிரியை எச்சரித்தார். ஆனால் தளராத மன உறுதியுடன் இரவும் பகலாக உழைத்து கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் மிகச்சிறந்த வடிவமைப்பை உருவாக்கி தன் திறமையை மெய்ப்பித்தார். இந்திய விமானப்படையில் போர் விமானியாக சேர வேண்டும் என்பதே கலாமின் மிகப்பெரிய இளமைக்கால கனவாக இருந்தது. ஆனால் அதற்கான தேர்வில் அவர் 9வது இடத்தை பிடித்தார். அங்கு 8 இடங்கள் மட்டுமே இருந்ததால் அவரது அந்த பெரும் கனவு கை நழுவியது. இருப்பினும் அந்த தோல்வியால் சோர்வடையாமல், என் பயணம் வேறொரு பெரிய இலக்கை நோக்கி செல்கிறது என்பதை உணர்ந்து தன் அறிவியல் பாதையில் உறுதியுடன் தொடர்ந்தார். 1960ஆம் ஆண்டு படிப்பு முடித்தவுடன் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் ஒரு மூத்த விஞ்ஞானியாக தனது பணியை தொடங்கினார். அங்கு இந்திய இராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வெற்றிகரமாக வடிவமைத்து கொடுத்தார். அதன் பிறகு 1969ஆம் ஆண்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு மாற்றப்பட்டார். இதுவே அவர் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. இஸ்ரோவில் இந்தியாவின் முதல் துணைக்கோள் ஏவுகணை குழுவின் திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 1979ஆம் ஆண்டில் செய்யப்பட்ட முதல் SLV-3 சோதனை தோல்வியில் முடிந்தது. ஆனால் தோல்வியை கண்டு அவர் அஞ்சவில்லை. தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தனது குழுவை ஊக்கப்படுத்தி மீண்டும் உழைத்தார். இதன் பயனாக 1980ஆம் ஆண்டு ஜூலை 18 ரோகிணி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சாதனை விண்வெளி துறையில் இந்தியாவை உலகளவில் முன்னணியில் கொண்டு வந்து நிறுத்தியது. மீண்டும் பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பிற்கு திரும்பிய கலாம் இந்தியாவின் தற்காப்பு ஆற்றலை உயர்த்த ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தை முன்னெடுத்தார். இத்திட்டத்தின் கீழ் பிருத்வி, அக்னி, திரிசூல், நாக் மற்றும் ஆகாஷ் ஆகிய 5 முக்கிய ஏவுகணைகள் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டன. இத்தகைய ஒப்பற்ற உழைப்பால் அவர் பாரதத்தின் ஏவுகணை நாயகன் என்று உலகமெங்கும் அன்போடு அழைக்கப்பட்டார். 1998ஆம் ஆண்டு மே மாதம் ராஜஸ்தானின் பொக்ரானில் நடத்தப்பட்ட பொக்ரான் 2 நிலத்தடி அணு ஆயுத சோதனையின் தலைமை தீவிர ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார். இச்சோதனையின் வெற்றி இந்தியாவை உலகின் சக்தி வாய்ந்த அணு ஆயுத வல்லரசுகளில் ஒன்றாக மாற்றியமைத்தது. அறிவியல் துறையில் மட்டுமல்லாமல் மருத்துவத்துறையிலும் கலாம் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் சோமுராஜு அவர்களுடன் இணைந்து குறைந்த விலையிலான செயற்கை இதய இரத்த குழாய் அடைப்பு நீக்கி ஒன்றினை உருவாக்கினார். இது ஏழை எளிய நோய

நோயாளிகளுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்தது. மேலும் போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எளிதாக நடப்பதற்காக விண்வெளி தொழில்நுட்ப பொருட்களை பயன்படுத்தி மிக குறைந்த எடை கொண்ட செயற்கை கால்களையும் அவர் வடிவமைத்து தந்தார். கிராமப்புற மக்களுக்காக கணினி பலகையையும் உருவாக்கினார். அறிவியல் துறையில் இணையற்ற சாதனைகள் படைத்த கலாம் 2002 இந்தியாவின் 11வது குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாட்டின் உயரிய குடியரசு தலைவர் பதவி வகித்த போதிலும் அவர் தன் எளிமையை ஒருபோதும் கைவிடவில்லை. ஜனாதிபதி மாளிகையின் கதவுகளை சாமானிய மக்களுக்கும், குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் திறந்து வைத்தார். தன் வாழ்நாளில் 1 கோடிக்கும் அதிகமான மாணவர்களை நேரில் சந்தித்து உரையாடுவதை லட்சியமாக கொண்டு செயலாற்றினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களாலும் நேசிக்கப்பட்ட காரணத்தினால் வரலாற்று பக்கங்களில் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டு போற்றப்பட்டார். கலாம் அவர்கள் ஒரு மாபெரும் விஞ்ஞானி மட்டுமல்ல, கலைகள் மீதும் இயற்கையின் மீதும் தீராத காதல் கொண்டவர். அவருக்கு கர்நாடக இசையின் மீது தனி ஆர்வம் உண்டு. ஓய்வு நேரங்களில் வீணை வாசிப்பதில் பெரும் அகமகிழ்வு அடைவார். தமிழ் மறை நூலான திருக்குறள் மீது அவர் கொண்டிருந்த ஈடுபாடு அளப்பரியது. தன் ஒவ்வொரு உரையிலும் திருக்குறளை மேற்கோள் காட்டுவதை பழக்கமாக கொண்டிருந்தார். விலங்குகள் மற்றும் பறவைகள் மீதும் அவர் ஆழமான பரிவு கொண்டிருந்தார். ஒருமுறை பாதுகாப்பு ஆராய்ச்சி வளாகத்தின் மதில் சுவர்களில் பாதுகாப்புக்காக உடைந்த கண்ணாடி துண்டுகளை பதிக்க அதிகாரிகள் முடிவெடுத்த போது, அது அங்கு வந்து அமரும் பறவைகளை காயப்படுத்தும் என்று கூறி அந்த திட்டத்தை உடனடியாக நிராகரித்த மாசற்ற நெஞ்சம் அவருடையது. தனது பதவிக்காலம் முடிந்து ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அவர் விடை பெற்ற போது தன்னுடன் எடுத்துச் சென்றது தனது சில உடைகள், தான் நேசித்த புத்தகங்கள் மற்றும் தனது வீணை ஆகியவற்றை மட்டுமே. ஒரு நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த ஒருவர் தனக்கென்று சொந்தமாக ஒரு மகிழுந்தையோ ஒரு துண்டு நிலத்தை கூட வாங்கவில்லை என்பது அவரது இமயமலை போன்ற எளிமைக்கு சிறந்த சான்றாகும். கலாம் அவர்களின் தேச சேவையை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் அவருக்கு உயரிய விருதுகளை வழங்கி சிறப்பித்தன. 1981 பத்மபூஷன், 1990 பத்ம விபூஷன் மற்றும் 1997 இந்தியாவின் மிக உயரிய குடியியல் விருதான பாரத ரத்னா விருதை பெற்று பெருமை சேர்த்தார். உலகம் முழுவதும் உள்ள 40க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அவருக்கு கௌரவ முனைவர் பட்டங்களை வழங்கி போற்றின. அறிவியல் மற்றும் நிர்வாகம் தவிர சிறந்த சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். இளைஞர்களுக்கு வழிகாட்டும் நோக்கில் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், எனது பயணம் மற்றும் அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற பல நூல்களை எழுதினார். இளைஞர்களின் மனதில் லட்சிய கனவை விதைத்த அப்துல் கலாமின் சிந்தனை வரிகள் என்றும் வழிகாட்டியாக திகழ்கின்றன. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல. உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே நிஜமான கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்புகளை நீயே ஏற்படுத்திக்கொள். சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல் எரிய கற்றுக்கொள். தோல்வி உன்னை துரத்தும் போது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை நீ வளர்த்து கொண்டால் வெற்றி உன்னை தேடி வரும். 2015 ஜூலை 27 மேகாலயா மாநிலத்தின் தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றி கொண்டிருந்த போதே மேடையிலேயே மயங்கி விழுந்து தனது இறுதி மூச்சை துறந்தார். தான் மிகவும் நேசித்த மாணவர் கூட்டத்தின் நடுவிலேயே அவரது உயிர் பிரிந்தது. ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கும் மரியாதைகளுக்கும் இடையே அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில்

0: மனசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது பிறந்த நாளான அக்டோபர் 15 நாளை ஐக்கிய நாடுகள் சபை உலக மாணவர்கள் தினமாக அறிவித்து கௌரவித்துள்ளது. அவர் உடலால் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் இந்தியாவின் நொலிவிளக்காக திகழ்ந்த கலாம் அவர்கள் விதைத்த வல்லரசு இந்தியா என்ற கனவும் அவரது எழுச்சிமிகு சிந்தனைகளும் என்றும் நம் நெஞ்சங்களில் அணையாத தீபமாக சுடரொளி வீசும். நாமும் அவரது வழியில் தொடர்ந்து பயணித்து நமது அறிவாலும் உழைப்பாலும் இந்திய திருநாட்டை உலகின் தலை சிறந்த வல்லரசாக உருவாக்க உறுதியேற்போம்.
1: இதுவரை இந்தியாவின் ஒளிவிளக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் ஏஎஸ் திவ்ய தர்ஷன். சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக வீணை வாசிக்க வந்திருக்காங்க என் ஸ்ரீரஞ்சனி.
2: பிரபோகணபத்து ராகம் திலங், தாளம் ஆதி, இயற்றியவர் அகத்தியர்.

0: இதுவரை நமக்காக வீணை வாசித்தவர் என் ஸ்ரீரஞ்சனி. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க எம் மிருதுளா.
1: ஒரு குயவனிடம் இரண்டு பானைகள் இருந்தது. ஒரு பானை ரொம்ப அழகாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. இன்னொரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அழகான பானைக்கு தன்னை பற்றி ரொம்ப பெருமை. அது தினமும் ஓட்டை பானையை பார்த்து, உன்னால ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது, பாரு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் என்று கேலி செய்யும். ஓட்டை பானைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் அது எதுவும் சொல்லாது. ஒரு நாள் குயவன் இரண்டு பானைகளிலும் தண்ணீர் நிரப்பி வீட்டுக்கு கொண்டு சென்றான். அழகான பானையில் தண்ணீர் முழுவதும் இருந்தது. ஆனால் ஓட்டை பானையில் இருந்த தண்ணீர் சிந்துவிட்டது. என்னால்

உங்களுக்கு சரியாக பயன்படவே முடியவில்லை, என்னை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று வருத்தமாக சொன்னது ஓட்டைப்பானை. அதற்கு குயவன் சிரித்து கொண்டு, நீ சிந்திய தண்ணீரால் பாதை ஓரத்தில் இருந்த செடிகளுக்கு தினமும் தண்ணீர் கிடைத்தது. அதனால்தான் இப்போது அங்கே அழகான பூக்கள் பூத்திருக்கின்றன என்றான் குயவன். அப்போதுதான் ஓட்டைப்பானைக்கும் தன்னிடமும் ஒரு பயன் இருப்பது புரிந்தது. இந்த கதையின் நீதி, நம்மிடம் இருக்கும் குறையை நினைத்து வருத்தப்படாமல் நம்மிடம் இருக்கும் நல்லதை பார்க்க வேண்டும். ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கம், யானை, மான், புலி, முயல் மற்ற விலங்குகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததான். சிங்கத்துக்கு சோம்பேறித்தனோன்ற ஒரு கெட்ட குணம் இருக்கான். அதனால முயலை கூப்பிட்டு, முயலே முயலே, எனக்கு ரொம்ப பசிக்குதே, இப்போ நான் எதையாவது சாப்பிட்டே ஆகணுமே, எனக்கு ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு முயலும், சரி ராஜா, நீங்க சொல்றீங்கல்ல, நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ராஜாவும், எனக்கு அங்க இருக்கிற ஏதாவது ஒரு விலங்கு இங்க கூட்டிட்டு வாயேன், ஆனா அதை சாப்பிட போறேன்னு அது கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு முயலும், ராஜா இது குற்றம் ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். நீ ராஜாக்காக பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்ட உடனே, சரி ராஜா நான் பண்றேன் அப்படின்னு தினமும் ஒரு ஒரு விலங்கையா கூட்டிட்டு வந்துதான். ஒரு நாள் யானையோட நேரம், யானை கேட்டுதான், நான் போமாட்டேன், எவ்வளோ நாள் நம்ம நண்பர்கள் எல்லாம் அந்த ராஜாக்கு போய் இரையாகிறது, இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு. யானை முயலை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, இனிமே ராஜாவோட இந்த சோம்பேறித்தனத்தையும் நம்ம நண்பர்களையும் காப்பாற்றணும்னா ராஜா கிட்ட போய் நான் ஒரு தந்திரத்தை சொல்றேன், அதை சொன்னேன்னா இனிமே நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாரு அப்படின்னு யானை சொல்லிச்சான். அதுக்கு முயலும், சரி சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி யானை சொல்றத முயலும் கேட்டுச்சான். யானை என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ என்ன பண்ணு, நேர ராஜா கிட்ட போய், ராஜா உங்களை விட ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்த ராஜா, அது என்ன வழியில என்ன தாக்க வந்துச்சு, அதனால நான் ரொம்ப தாமதமா வந்துட்டேன் ராஜா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லு. அதுக்கு அந்த ராஜா சொல்லும், என்னது என்ன விட பெரிய சிங்கமா, இந்த காட்டிலேயே நான் மட்டும்தான் ராஜா, அந்த சிங்கத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு அந்த ராஜாவும் சொல்லுவாரு. அப்ப நீ என்ன பண்ணு, பக்கத்துல இருக்கிற கிணறு கிட்ட கூட்டிட்டு போய் ராஜாவ கிணத்துக்குள்ள பாக்க சொல்லு, கிணத்து தண்ணியிலேயே ராஜா முகம் தெரியும். அப்ப சொல்லு, ராஜா இதுதான் அந்த பெரிய சிங்கம், இதுதான் நீங்க வந்து எதையுமே பண்ண மாட்டீங்க சோம்பேறி ராஜா, இதை விட பெரிய ராஜா யாருமே இல்லைன்னு உங்களை கேலி பண்ணிச்சு தெரியுமா, நீங்க போய் அதை தாக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் கிணறுக்குள்ள குதிப்பாரு. குதிச்சு ராஜா நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாரு. யானை இந்த மொத்த கதையும் முயல் கிட்ட சொல்லிச்சான். முயலும், ஆ சரி சரி நான் அதுக்கு கொஞ்சம் தாமதமாவே போறேன், அப்பதான் ராஜா நம்புவாரு அப்படின்னு சொல்லி 5 நிமிடங்கள் கழித்து ஓடி போச்சான். ஓடி போய் ராஜா முன்னாடி மூச்சு வாங்க வாங்க நின்றுச்சான். ராஜா கேட்டாரு, ஏ முயலே நீ எதுக்கு இப்படி ஓடி வர, எனக்கு இன்னைக்கான உணவு எங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சு, ராஜா உணவை விடுங்க, முதல்ல என்ன நடந்தது தெரியுமா, ராஜா உங்களை விட பெரிய உருவம் இருக்கிற ஒரு சிங்கம் நான் வர வழியில எனக்கு தாக்க வந்துச்சு ராஜா, அதனாலதான் அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ராஜாவும், என்ன விட பெரிய சிங்கமா, இந்த காட்டிலேயே நான் மட்டும்தான் ராஜா, எங்க அது எனக்கு காட்டு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயலும் பக்கத்துல இருந்த கிணறு கிட்ட கூட்டு போய் ராஜாவை எட்டி பார்க்க சொல்லிச்சான். ராஜாவும் கிணத்தை எட்டி பார்த்தாராம். அப்போ முயல் சொல்லிச்சான், ராஜா அங்க பாருங்க, அந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கு, தோ உங்களை கேலி பண்ணுது பாருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ராஜாவும் கோபம் அடைஞ்சு, அதை வெளில வர சொல்லு, சண்டை போட்டு தீத்தரலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சு, ராஜா நீங்க தான் உள்ள போவீங்களாம், உள்ள போனா நீங்க சண்டையிலே ஜெயிச்சிடலாமா அப்படி சொல்லுது ராஜா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கும் ஒரு சந்தோஷம் வந்து, நான் உள்ள போறேன் அப்படின்னு உள்ள தாவி குதிச்சுதான். சிங்கமும் தண்ணிக்குள்ள விழுந்து வெளியில எழுந்தே வர முடியலையா. அப்ப யானை, மான், புலி, முயல் மிச்ச எல்லா விலங்குகளும், அப்பா இனிமே நம்மளுக்கு இந்த சிங்க பிரச்சனை இருக்கவே இருக்காது, நன்றி முயலே, நன்றி யானையே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க, எங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைகளே, நம்மளுக்கும் இப்படிதான் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளோட அறிவுக்கு

0: உண்மையை வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க நம்மளே ஒரு வழி கண்டுபிடிக்கணும்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் எம் மிருதுளா. விளையாட்டுகள் கற்றுத்தரும் பாடம் உரை வழங்க வந்திருக்காரு ஆர். வெங்கட நாராயணன்.
2: விளையாட்டு என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஓட்டம், துள்ளல், வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி ஆகியவைதான். ஆனால் உண்மையில் விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ள செய்யும் ஒரு சிறந்த பள்ளிக்கூடம். பாட புத்தகங்கள் அறிவை கற்றுத்தருகின்றன, ஆனால் விளையாட்டுகள் வாழ்க்கையை கற்றுத்தருகின்றன. உடம்போடு உயிரிடை எண்ணமற்ற அண்ண மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். உடல் நலமாக இருந்தால்தான் மனமும் சிந்தனையும் சிறப்பாக இயங்கும். அதனால்தான் உடல் நலம் பேணுதல் வாழ்க்கையின் முதல் செல்வம் என்று கூறலாம். விளையாட்டு உடலுக்கு வலிமையையும் மனதிற்கு உற்சாகத்தையும் சிந்தனைக்கு தெளிவையும் தருகிறது, ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு விளையாட்டிற்கும் விதிமுறைகள் உள்ளன. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். விளையாட்டு நமக்கு விதிகளை மதிக்கவும் ஒழுக்கத்துடன் நடக்கவும் கற்றுத்தருகிறது. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக ஏற்க கற்றுத்தருகிறது. விளையாட்டில் எப்போதும் வெற்றி கிடைக்காது. சில நேரங்களில் நாம் வெற்றி பெறுவோம், சில நேரங்களில் தோல்வி அடைவோம். ஆனால் ஒரு நல்ல விளையாட்டு வீரன் தோல்வியை கண்டு துவண்டு போவதில்லை. தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து மீண்டும் பயிற்சி செய்து வெற்றியை நோக்கி செல்கிறான். இதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றிக்கான பயிற்சி விடாமுயற்சியை கற்றுத்தருகிறது. ஒரு விளையாட்டு வீரன் ஒரே நாளில் சாதனை படைப்பதில்லை. தினமும் பயிற்சி செய்கிறான், தன் குறைகளை திருத்துகிறான், தன் திறனை மேம்படுத்துகிறான். முயற்சியை திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும். முயற்சி இருந்தால் சாதிக்க முடியும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஒருவன் தன் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் வாழ்க்கையின் பிற துறைகளிலும் வெற்றிக்கு உதவுகிறது. தமிழர்களின் வாழ்க்கையிலும் விளையாட்டுகளுக்கு மிக சிறப்பான இடம் உண்டு. சிலம்பாட்டம், சடுகுடு, ஏறு தழுவுதல், பல்லாங்குழி, தாயம், கபடி, உரியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் தமிழர்களின் வீரத்தையும் அறிவுத்திறனையும் வெளிப்படுத்துகின்றன. தாயம் சிந்தித்து முடிவெடுக்கும் திறனை வளர்க்கிறது. கபடி மூச்சு கட்டுப்பாடு, தைரியம், வேகம், குழு உணர்வு ஆகியவற்றை வளர்க்கிறது. பல்லாங்குழி கணக்கிடும் திறனை வளர்க்கிறது. சிலம்பம் உடல் வலிமையையும் தற்காப்பு திறனையும் வளர்க்கிறது. இவ்வாறு நமது பாரம்பரிய விளையாட்டுகள் பொழுதுபோக்குடன் வாழ்க்கை திறன்களையும் கற்றுத்தருகின்றன. விளையாட்டு வீரனின் உண்மையான வெற்றி, வெற்றி பெற்றவனே சிறந்த வீரன் என்று கூற முடியாது. விதிகளை மதிப்பவன் சிறந்த வீரன், எதிராளியை மதிப்பவன் சிறந்த வீரன், தோல்வியை ஏற்றுக்கொள்பவன் சிறந்த வீரன், வெற்றியில் தலைகணம் கொள்ளாதவன் சிறந்த வீரன். இதுதான் விளையாட்டு நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம். விளையாட்டு என்றால் வெறும் ஓட்டமா, வெற்றி பெறுவதற்கான வெறும் போட்டியா? இல்லை, விளையாட்டு என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்ள இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அழகான பாடசாலை. புத்தகம் சொல்லாத பாடத்தை பந்து சொல்லி தருகிறது, வகுப்பறை சொல்லாத வாழ்க்கையை விளையாட்டு மைதானம் சொல்லி தருகிறது. வெற்றி என்றால் என்ன, தோல்வி என்றால் என்ன, விழுந்தால் எப்படி எழுவது, தனியாக முடியாததை கூட்டாக எப்படி முடிப்பது, இவை அனைத்தையும் விளையாட்டு கற்றுத்தருகிறது. மைதானத்தில் இறங்கும் முன் யாரும் வெற்றியாளன் அல்ல, மைதானத்தை விட்டு வெளியேறும்போது யாரும் தோல்வியாளன் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு போட்டியும் ஒரு வெற்றியை தரலாம் அல்லது ஒரு பாடத்தை தரலாம். வெற்றி கிடைத்தால் தன்னம்பிக்கை வருகிறது, தோல்வி வந்தால் அனுபவம் வருகிறது. அதனால்தான் விளையாட்டில் தோல்வி கூட ஒரு வெற்றிதான். ஒரு கால்பந்து அணியில் ஒருவன் மட்டும் ஓடினால் போட்டியில் வெல்ல முடியுமா? ஒருவன் மட்டும் எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் அணி இல்லாமல் வெற்றி சாத்தியமா? இல்லை. பாஸ் கொடுப்பவன் வேண்டும், பந்தை பெறுபவன் வேண்டும், தடுப்பவன் வேண்டும், கோல் காப்பவன் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு, ஒவ்வொருவரின் பங்களிப்பு

சிறப்பும் ஒட்டுமொத்த வெற்றியை உருவாக்கும். அதனால் விளையாட்டு சொல்கிறது, தனியாக உயர்வதை விட ஒன்றாக உயர்வதே சிறந்தது. ஓட்டப்பந்தயத்தில் நீ வேகமாக ஓடலாம், ஆனால் உன் பாதையை மற்றொருவரின் பாதையாக்க முடியாது. அதனால் விளையாட்டு இன்னொரு பாடத்தை சொல்கிறது, ஒப்பிடாதே, உன் பாதையில் ஓடு. நேற்றைய உன்னை விட இன்றைய நீ நன்றாக விளையாடு.

0: ஏ நீ நன்றாக விளையாடுகிறாயா? அதுவே உண்மையான முன்னேற்றம். ஒருமுறை விழுந்தால் மைதானம் நம்மை கேட்கும், மீண்டும் எழுவாயா? ஒருமுறை தோற்றால் வாழ்க்கை நம்மை கேட்கும், மீண்டும் முயற்சி செய்வாயா? அப்போது விளையாட்டு நம் காதில் மெதுவாக சொல்லும், விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தவறு. ஒரு வீரன் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுவதில்லை. சில நாட்கள் உடல் ஒத்துழைக்காமல் போகலாம், சில நாட்கள் அவன் எதிர்பார்த்த வெற்றி அவனை விட்டு விலகலாம். ஆனால் அடுத்த நாளும் அவன் மைதானத்திற்கு வருகிறான். ஏன்? வெற்றிக்காக மட்டுமல்ல, முயற்சியை தொடுவதற்காக. அதனால் விளையாட்டு நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் விடாமுயற்சி. சிறிய வெற்றிகளை கொண்டாடவும் விளையாட்டு கற்றுத்தருகிறது. புத்தகங்கள் நமக்கு எதை அறிய வேண்டும் என்று கற்றுத்தருகின்றன. விளையாட்டுகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றன. விளையாட்டு நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது, விடாமுயற்சியை கற்றுத்தருகிறது, தன்னம்பிக்கையை கற்றுத்தருகிறது, ஒற்றுமையை கற்றுத்தருகிறது, தலைமையை கற்றுத்தருகிறது, வெற்றி தோல்வியை ஏற்கும் மனப்பான்மையை கற்றுத்தருகிறது. எனவே விளையாட்டு மைதானம் வெற்றிக்கான இடம் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான பயிற்சி கூடும் என்ற உண்மையை நாம் மனதில் கொள்வோம். படிப்போம், விளையாடுவோம், உடலை வளர்ப்போம், உள்ளத்தை பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்.
1: இதுவரை விளையாட்டுகள் கற்றுத்தரும் பாடம் உரை வழங்கினார் ஆர். வெங்கடநாராயணன். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
2: நேரம் 7:55. 45 நிமிடம் இனி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் படத்திற்காக தேவன் சுஜாதா பாடிய பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். நேரம் 7:50. இனி கேட்கலாம்.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவி திட்டம் குறித்து நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன. சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மை பாரத் கேந்திரா சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
3: மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைந்து சர்வதேச பேரிடர் அபாய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. தூத்துக்குடி ஜென் ஃபேக்டரி சாலையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளம், புயல், நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர்களின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அவசரகால பாதுகாப்பு திட்டம் தயாரித்தல், முதலுதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தயார் நிலையில் வைத்திருத்தல், அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை பின்பற்றுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா, மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் பிரகாஷ் மற்றும் மை பாரத் கேந்திரா தன்னார்வலர் செல்வலிங்கம் ஆகியோர் பேரிடர் பாதுகாப்பு தொடர்பான விளக்கங்களை அளித்தனர். பேரிடர் அபாயத்தை குறைத்து பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி குறித்து மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா தெரிவிக்கையில்,
4: நாங்க இன்டர்நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் டேக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் நடத்திட்டு இருக்கோம். இது வந்து பேரிடர் காலங்கள்ல வந்து குழந்தைகளும் பெரியவங்களும் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். இந்த வாட்டி நம்மளோட செண்டாய் ஃப்ரேம்வொர்க் படி இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் டேக்கோட தீம் ரெசிலியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த அவேர்னஸ் கேம்பெயின் மூலமா நாங்க என்னென்ன டைப் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் இருக்கு, அதுல இருந்து நம்ம அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, தூத்துக்குடி

0: கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட்டுகள் எல்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
2: மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டம் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் மூலமாக தேர்ச்சி பெற்று பள்ளிகளில் நடப்பாண்டில் 9 மற்றும் 12 வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் மற்றும் புதிய திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டுக்கு அதிகபட்சமாக 9 மற்றும் 10 பயில்பவர்களுக்கு ரூபாய் 75,000 வரையிலும், 11 முதல் 12 வரை பயில்பவர்களுக்கு ரூபாய் 125,000 வரையிலும் உதவித்தொகையாக மத்திய அரசால் வழங்கப்படும். மாணவ மாணவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அல்லது சீர்மரபினர் பிரிவை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். வருமான வரம்பு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருத்தல் வேண்டும். புதுப்பித்தல் திட்டத்தில் கடந்த கல்வியாண்டில் நிதியுதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவர்கள் நடப்பாண்டில் 10 மற்றும் 12 விண்ணப்பத்தினை தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் உறுதி செய்து கல்வி உதவித்தொகை படிவத்தை இணையதளத்தில் பூர்த்தி செய்து வருகிற 31/10/2026 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணையதளத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை தத்தம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் சரிபார்ப்பதற்கான புதுப்பித்தல் கடைசி நாள் 15/11/2026 ஆகும். புதியதாக விண்ணப்பிக்க விரும்பும் 9 மற்றும் 11 பயிலும் தகுதியுள்ள மாணவ மாணவர்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிந்திட மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணையதளத்தினை அறிந்து கொள்ளலாம். தகுதியான மாணவ மாணவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: சேலம் மாவட்டத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மாணவ மாணவியர் 5 கிலோமீட்டர் தூரம் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டு ஏற்படுத்தினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தொகுப்பு.
3: குடும்பத்தின் ஆணி வேராக இருக்கும் மகளிரின் நல்வாழ்வுக்காக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக பெரும்பாலான நோய் பாதிப்புகள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட்டால் முழுமையாக குணமடைய செய்ய முடியும் என்பதால் மருத்துவ முகாம்கள் அதிக அளவில் நடத்தப்படுகின்றன. புற்றுநோய் பாதிப்புகளில் மகளிரின் அதிக உயிரிழப்புக்கு காரணமாக மார்பக புற்றுநோய் அமைந்து விடுகிறது. மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அக்டோபர் மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர் நூதனமான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முகத்தில் இளம் சிவப்பு வண்ண முகமூடி அணிந்தபடி மாணவ மாணவியர் பேரணியாக வந்தனர். டீன் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற பேரணி திருவாக்கவுண்டனூர் பகுதியில் தொடங்கி குரங்குசாவடி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. பேரணியின் முகப்பில் மார்பக புற்றுநோய் பாதிப்புகளை விளக்கிடும் வகையில் உடையை அணிந்தபடி மாணவியர் கலந்து கொண்டனர். மேலும் இளம் சிவப்பு முகமூடியை அணிந்தபடி மாணவ மாணவியர் பின்னோக்கி பேரணியாக நடந்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தனர். மகளிருக்கு அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் டீன் செந்தில்குமார்.
4: 1:28 விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விமன் வந்து இதை பாதிக்கப்படுறாங்க, பிரஸ்ட் கேன்சரை பாதிக்கப்படுறாங்க. அண்ட் சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்லாம் 1:22 இருக்கு. ஸோ கியூர் பண்ண முடியுமானா 95% வந்து கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து இதை வந்து அறிகுறியில் வந்து கண்டுபிடிச்சி அதை சிகிச்சை கொடுத்தனா நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து நம்ம இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
3: மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவியர் இளம் சிவப்பு முகமூடி அணிந்தபடி வீதி நாடகமும் நடத்தினர். உரிய நேரத்தில் மருத்துவரை அணுகுவதன் மூலம் மார்பக புற்றுநோய்க்கு தீர்வு காண முடியும் என்கிறார் கதிரியக்கத்துறை மாணவி வித்யாஸ்ரீ.
5: இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வந்து பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியே தெரியறதே இல்லை. ஸோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி எந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
3: மகளிர் ஆரோக்கியத்தில் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. மகளிரே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான ஆதாரம் என்பதால் அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் அளிக்கும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வலுவான புள்ளி விவர அமைப்புகள் மிக முக்கியமானவை என பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் PK மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். மாநில திட்டமிடல் நிதி மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலாளர்களின் மாநாட்டில் உரையாற்றியது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் புள்ளி விவரங்களின் தரமே நமது முடிவுகள் மற்றும் வளர்ச்சி விளைவுகளின் தரத்தை தீர்மானிப்பதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் அதிகாரப்பூர்வ

0: புள்ளி விவரங்களுக்கு துணையாக இருக்க முடியுமே தவிர அவற்றின் அடிப்படை தரத்திற்கு ஈடாக முடியாது என்றும், மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு தரமான தரவுகளே மிக முக்கிய அடித்தளம் என்றும் டாக்டர் பி கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 600,000 மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி வழங்க இந்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் ரூட்சேட்டி தேசிய அகாடமி இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு எளிதாக வங்கிக் கடன் கிடைக்க வழிவகை செய்வதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் டிஜிட்டல் இந்தியா பாஷினி பிரிவு முசோரியில் சர்வதேச திறன் மேம்பாடு பயிற்சியை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இம்மாதம் 23 வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் ஸ்பெயின், பெரு, கம்போடியா, நைஜீரியா, கென்யா, பாலஸ்தீனம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. பாஷினி தொழில்நுட்பம் தற்போது 35 சர்வதேச மொழிகளிலும் 23 இந்திய மொழிகளையும் மொழிபெயர்க்கும் திறன் கொண்டது என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் விவசாயம், மருத்துவம், நிதி மற்றும் பொது சேவை துறைகளில் 800 மேற்பட்ட அரசு இணையதளங்கள் உட்பட 2,353 தளங்களில் பாஷினி சேவை பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும், தினசரி 2 அதிகமான மக்கள் இதன் மூலம் பயனடைந்து வருவதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு எம் டைம் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1. திஸ் இஸ் அ ஹாஃப் அவர் செக்மெண்ட் வேர் வி ப்ளே வெஸ்டர்ன் மியூசிக் ட்ராக்ஸ். கிக்கிங் ஆஃப் திஸ் செக்மெண்ட் வித் ஃப்ராங்க் சினாட்ரா. திஸ் இஸ் கம் ஃப்ளை வித் மீ.

இட்ஸ் ஃபினிஷ் அ கிளாக் ஆன் எம் டைம் டைம் ஃபார் மீ டு ஷட் ஷாப் அண்ட் ஹெட் ஹோம். ஐ ஹோப் யூ கைஸ் ஹேட் அ கிரேட் டைம் லிசனிங் டு த செக்மெண்ட் ஆஸ் மச் அஸ் ஐ டிட் ஹோஸ்டிங் இட். அட் லைக் கேட்ச் யூ கைஸ் ஆன் அனதர் எடிஷன் ஆஃப் எம் டைம். திஸ் இஸ் மீ கிருத்திகா சைனிங் அவுட் ஃப்ரம் த ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி சென்னை. டூ ஸ்டே டியூன்ட் ஃபார் நியூஸ் இன் ஹிந்தி.

ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் இதயக்கமலம் படத்திற்காக பி. சுசீலா.

0: ஒலித்தந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே அமன் யாதவ்.

0: இந்த நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை, இதயத்தை திருடாதே ஆகிய படங்களில் இருந்த பாடல்கள் முதலில் ஒலிப்பது. மாப்பிள்ளை படத்தில் இருந்த பாடல்கள்.
1: ஜக்கி ஜக்கி

ஒரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். ஒரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, ரத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு ரெண்டாகும், அட

விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியின் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளின் ஆலய ராஜ்யம், நம் கண்களின் ஆலய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

தக தக திமி தக ஜனும் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்

தாண்டவம், அழியட்டும் பழைய தத்துவம், அச்சங்கள் நமக்கில்லையே. ஓர் நாளும் ஓய்வதில்லையே நம் போராட்டம், ஓர் நாளும் சாய்வதில்லை.

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் தாம் தாம் தம் தம் தம்

காதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல். வாழ்வே வாக.

0: மையத்தை பணியிட்ட பஞ்சுமெத்தையோ
1: இந்த பூமிக்கு
0: சித்திரம் போல் ஒரு முத்திரையிட்டாரோ
1: இன்ப
0: தேரிடையாடும் தேவதை போல ஆயிட வைத்தார.

0: மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆனாங்க,
1: தலைகுனிவாக ஆனாங்க.
0: அறிவில் தெளிவிருக்கு நம்முடைய.

0: அமரர் பிள்ளை அம்பிகாபதி யாரை காதல் கொண்டான்?
1: அர்ஜுன ராஜா பெற்ற பெண்ணே கொண்டான்.
0: தாஜ்மகாலை கட்டியதாரு
1: ஜவஹர்லால் நேரு.
0: தஞ்சாவூரை ஆண்டவர் யாரு? சபாஷ் லைலா.
1: ஹலோ எம் சீசா.
0: சபாஷ் லைலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும், நூல்வேலி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து சில பாடல்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்.

திக்க திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

நேரம் நள்ளிரவு 2:29:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேட்கலாம். அடுத்து ஒலிக்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியுள்ள பாடல்.

வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம ச

போதும் நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா, நான் நாள வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனும் சம்பு, நான் மூணு மெத்தை வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல்

நான் ஒன்று நீ ஒன்றுதாம்மா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து நூல்வேலி படத்திலிருந்து சில பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம், LR அஞ்சலி மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் கிஷோரி அமோன்கர் அவர்களின் பாடல் கேட்கலாம். சுல்தான் கான் அவர்கள் சாரங்கி, பால்கிருஷ்ண ஐயர் அவர்கள் தபேலா.

அடுத்து தண்டபாணி தேசிகர் இயற்றிய மாட்சி மிகுந்த தாயே, ராகம் ஹிந்தோலம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மேல்சானான்குப்பம் எம் ஜெகன்குமார் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிமப்பள்ளி AMD குமரன் அவர்கள் தவில். தொடர்ந்து அசைந்தாடும் மயிலொன்று என தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றிய கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்யமம், ஆதிதாளம்.

நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய தேஷ் ராகத்தில்லானா ஆதி தாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மேல்சானான்குப்பம் எம் ஜெகன்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அதிமப்பள்ளி ஏஎம்டி குமரன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது நம்ம குழந்தைகள் படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

உபதேசம் புகட்டி என் செவியில் செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்போலன் தன்

நேரம் காலை 5:29:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ காஞ்சி காமாட்சி படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

அகிலம் போற்றும் கல்யாணி சதுர்வேத ரூபவாணி வினயகற்ற வருவாயினி சதுர்வேத ரூபவாணி வினயகற்ற வருவாயினி பாதுகாத்தருள்வாயினி பண்டாசுரனை வெல்வாயினி பாதுகாத்தருள்வாயினி பண்டாசுரனை வெல்வாயினி.

அன்பெண்ணும் அமுதூட்டி அவயக்கரம் நீட்டி அணைக்கின்ற அன்னபூரணி.

இந்து குளிர்ந்து இரவுக்கு விழிதந்து எழுகின்ற தண்ணீரவு நீயே அலை என்ற கரம் கொண்டு கதிருக்கும் நிலவுக்கும் அருள் புரியும் மாகடலும்